0: கதைடா. நொஸ்டால்ஜியானு ரோமாந்திக் மதக ஸ்மரணையா.
1: Oh my god, this is original.
2: Natu
3: make up ilage kindara handava bro.

மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே. கிடைக்குவா மேலோக்கு விசேஷவ தன ஹேத்துவ மக்காத்த கேலா அதுடத் தப்பி ஹோய நானேது மங்கான்னே கேன் முலின் மேக்கேனா தக்காம் ඔයාට පුරුදු බවක් දැනුණාද කියලා. බිඳුවයි හත්සේ එකොළහයි අනුපහයි අනුපහයි අනුපහා.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: நோக்கியமிக்கு சித் அகலுலே ஹித்த கும்மட்ட விவர கர நெத் போந்த கர கானி மித ஹுரு புருது பாவ சசர புரா பேமினேவி ஏக நிமேஷேக்கின் பேந்தன ஹித்த கெனையாமி ஹதரித் மேனாவத்தின துரும் மன் ஜீவா.

மெசி மதுருவன்கின் வனசத்துன்கின் சிதுவன ஹிரிஹர கரதரவலின் ஆரக்ஷாவி கிசிது சித்த பேடாவக்கின் தொரவ சியலு கடையுது கரகனீம சந்தாத் ஜீவிதேத ஆரக்ஷாவ சலசாகனீம சந்தாத் மிதன் சிட கந்த பிரித்த ஷ்ருவனிய கரமும்